0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் தேனிசை. இது பக்தி பாடல்களின் தொகுப்பு. நிகழ்ச்சியின் முதலில் ஒலிக்கவிருப்பது ஒரு மணிக்கொரு மணி எனத் தொடங்கும் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது கண்ணபுரம் செல்வின் என தொடங்கும் சீர்காழி கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.

நேரம் காலை 6:30 8 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் தேனிசை. இது பக்தி பாடல்களின் தொகுப்பு.

நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஒலிக்கவிருப்பது அல்லாவை தொழுதாலே எல்லாம் என தொடங்கும் எம் எம் யூசுப் மற்றும் பி சுஷீலா இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: பழுத்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்று தேனி இசை நிகழ்ச்சி. தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கைகள். தொடர்வது சமஸ்கிருத செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: இயம் ஆகாஷவாணி சம்பிரதி வார்த்தாஹ ஸ்ரூயந்தாம். பிரவாச்சிகா ரிச்சா ஜா. பிரதானமந்திரி நரேந்திர மோடி ததா ஸ்விட்சர்லாந்த் தேசிய ராஷ்டிரபதி கீ பாமலா ச அத்ய பாரத மண்டபம் இத்யத்ர த்விதீயம் பாரத் EFTA சம்ருத்தி சிகர சம்மேளனம் சம்போதயிஷ்யதஹ. பாரத் EFTA வியாபாரார்த்திக சஹமதி சந்தேஹ பிரதம வார்ஷிகோத்சவஸ்ய அவசரே சம்மேளனமிதம் ஆயோஜ்யதே. அஸ்மின் சம்மேளனே பாரதஸ்ய ததா EFTA சங்கடனே அந்தர்பூதானாம் ஸ்விட்சர்லாந்த் நார்வே ஐஸ்லாந்த் லிக்டன்ஸ்டைன் சேத்யதேஷாம் தேசானாம் வரிஷ்டாஹ பிரஷாசகீய அதிகாரிணஹ உத்யோக க்ஷேத்ரஸ்ய நேதாரஹ பிரமுக ஹிததாரிணஶ்ச சம்மிலிதாஹ பவிஷ்யந்தி. சம்மேளனஸ்ய உத்தேஷ்யம் ஆர்த்திக சஹகாரம் சுத்ருடீகர்த்தும் வியாவசாயிக சஹமதிம் பிரவர்தயிதும் ததா வியாபார நிவேஷ பிரௌத்யோகிகீ சஹகார நவோநமேஷ சேத்யதேஷு க்ஷேத்ரேஷு நூதனானாம் அவசராணாம் ஸ்ருஜனமஸ்தி. பிரதானமந்திரிணஹ நரேந்திர மோதினஹ சார்வஜனிக ஜீவன யாத்ரா அத்யைவ ஆரப்தா ஆசீத் யஸ்யாஹ அத்ய பஞ்சவிம்சதி வர்ஷாணி பூர்ணானி பவந்தி. அஸ்மின் அவசரே பிரதானமந்திரி நரேந்திர மோதி அத பாஜபா தலஸ்ய ராஷ்ட்ரியாத்யக்ஷஹ நிதின நவீனஹ ச அத்ய விகசித பாரத சங்கல்ப சபாம் சம்போதயிஷ்யதஹ. பிரதானமந்திரிணஹ ததா பாஜபா தலஸ்ய ராஷ்ட்ரியாத்யக்ஷஸ்ய சம்போதனாப்யாம் ஸஹ தலஸ்ய அநேகே வரிஷ்ட நேதாரஹ அபி உத்தரப்பிரதேசஸ்ய விபின்னேப்யஹ க்ஷேத்ரேப்யஹ த்ருஷ்ய ஸ்ரவ்ய பராந்தர்ஜாலீய மாத்யமேன கார்யக்ரமே ஸஹபாகம் கரிஷ்யந்தி. சன்ஸ்க்ருத வார்த்தாயாஹ சன்ஸ்கரணமிதம் ஆகாஷவாணீதஹ ப்ரஸார்யதே.
2: விஷத விருத்தாந்தாய எக்ஸ் மாத்யமே @AIR நியூஸ் அலர்ட்ஸ் இத்யனுகச்சந்து. யூடியூப் மஞ்சே ச நியூஸ் ஆன் AIR ஆஃபிஷியல் வாஹின்யாஹ அனுக்ராஹகாஹ பவந்து.
1: கேந்திரிய மந்திரி மண்டலேன பஹு மாத்யம சம்பத்த பரிவஹன யோஜனாம் சுவ்யவஸ்ததாம் கர்த்தும் ஏகீக்ருத பரிவஹனாபூர்த்தி வ்யவஸ்தாபன பிராதிகரணஸ்ய ஸ்தாபனாயை அனுமோதனம் பிரதத்தம். நவதில்லியாம் பிரதானமந்திரிணஹ நரேந்திர மோதினஹ அத்யக்ஷதாயாம் சம்பன்னஸ்ய மந்திரி மண்டலோபவேஷனஸ்ய அனந்தரம் வார்த்தாஹரான் சம்போதயன் சூச்சனா பிரசாரண மந்திரி அஸ்வினி வைஷ்ணவஹ உக்தவான் யத் இதம் பிராதிகரணம் தசவர்ஷீய யோஜனாவதிம் ஆதிருத்ய தீர்கலிகம் ராஷ்ட்ரிய பரிவஹன மகாயோஜனா பத்திரம் சஜ்ஜீகரிஷ்யதி. சஹ உக்தவான் யத் இதம் தேசே ஏகீகிருத பரிவஹனாபூர்த்தி வ்யவஸ்தாபன யோஜனாயை சீர்ஷ சன்ஸ்தா ரூபேண காரியம் கரிஷ்யதி. ஸ்ரீ வைஷ்ணவ உக்தவான் யத் மந்திரி மண்டலேன லகு மத்யமோத்யமேஷு ஸ்வாமித்வ நிவேஷாய தச சஹஸ்ர கோடி ரூபியகாணாம் லகு மத்யமோத்யம விகாச நிதே ஸ்தாபனாயை அபி அனுமோதனம் பிரதத்தம். பாரத கானா தேசயோர் மத்தியே வைஜ்ஞானிகானுசந்தானஸ்ய சைக்ஷணிக க்ஷேத்ரஸ்ய க்ஷமதா வர்தனஸ்ய கிருஷ்யனுசந்தானஸ்ய ததா சிக்ஷாயாஷ க்ஷேத்ரேஷு சஹகாரம் சுத்ருடீகர்த்தும் த்வயோஹ சந்தி ஜ்ஞாபன பத்ரயோஹ ஆதான பிரதானம் ஜாதம். விதேச மந்திரிணஹ டாக்டர் எஸ் ஜெயசங்கரஸ்ய கானா யாத்ரயாஹ சமயே ஏதயோஹ சந்தி ஜ்ஞாபன பத்ரயோஹ ஆதான பிரதானம் அபவத். டாக்டர் ஜெயசங்கரஸ்ய கானாதேசஸ்ய விதேச மந்திரிணஹ சாம் ஆகுஷ் ஜீதோ அப்லக்வா இத்ய

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz எஃப்எம் கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 7:15 திரையிசை, 7:30 ஆஜ் சவிரே, 8:30 திரைக்கானம், 9:00 அரங்கிசை. வசுதா கேஷவ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை இரண்டும் டெல்லி அஞ்சல். 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, டாக்டர் டி அமுக்தமல்யதா வழங்கும் சிறுகதை இடம்பெறும். நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரைகானம். 12:40 மெல்லிசை. பிற்பகல் 1:10 இசைமலர், சோபனா சுவாமிநாதன் அவர்களின் வீண இசை இடம்பெறும். திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். 2:30 லய விநியாசம், தூசி எம் சுதாகர், சோழவரம் ஆர் அருண் ஆகியோரின் தவிலிசை, இதில் இடம்பெறுவது ஆதிதாளம். இரண்டு திரைகானம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம், மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு, இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். மாலை 5:00 அரங்கிசை, கே அமேயா அவர்களின் பாட்டு, ஸ்மிருதி ஸ்ரீராம் அவர்கள் வயலின், கும்பகோணம் ஏ சரவணன் அவர்கள் மிருதங்கம், எஸ் மணிகண்டன் அவர்கள் மோர்சிங். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன். மாலை 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா. இரவு 7:10 இளைய பாரதம், பவரிங் த ஃபியூச்சர் கலந்துரையாடல், பங்கேற்பவர்கள் எஸ் யூ அக்ஷரா, டி காயத்ரி. தொடர்ந்து கேன் ஐ பிரீத், தயன்சிதா வழங்கும் கவிதை ஆகியவை எமது இளைய பாரதம் நிகழ்ச்சியில் இரவு 7:10 ஒளிபரப்பாகும். 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டுப்பணி வரை, டெல்லி செய்தி பிரிவு சிறப்பு நிகழ்ச்சி. 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சர்ச்சாக்கா விஷக, 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை நான்கும் டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். இரவு 11:40 திரைகானம். இதுவரை 100.1 MHz எஃப்எம் கோல்டில் இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.
2: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
3: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
2: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
3: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல

0: ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

101.1 MHz FM கோல்டில் 9 மணி வரை கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். முதலில் கடல் திரைப்படத்திற்காக சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடி

0: www.ssc.gov.in.
1: திரைக்கனத்தில் தொடர்ந்து விஜய் பிரகாஷ், ஸ்வேதா மோகன் குரல்களில் ஒளிப்பது மரியான் திரைப்பட பாடல்.

நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது திரைகானம், வழங்கிக் கொண்டிருப்பது 100.1 MHz FM Gold. இனி கேட்கலாம் மெட்ராஸ் திரைப்படத்திலிருந்து சக்தி ஸ்ரீ தீக்ஷிதா பாடியுள்ள பாடலை. பாடல் ஒலிக்கும் நேரம் 8:46.

0: திரைக்கானம் கேட்டீர்கள். மீண்டும் இணைவோம் இனிய திரை இசைப்பாடல்களுடன் சுகமான ராகங்களில் காலை 10:30. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 9:00. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் வசுதா கேசவ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம். முதலில் வனஜாக்ஷி என தொடங்கும் ராமநாதபுரம் ஸ்ரீனிவாச ஐயங்கார் இயற்றிய வர்ணம், கல்யாணி ராகம், ஆதி தாளம்.

நேரம் இப்போது 9:33:35. அரங்கிசை நிகழ்ச்சியில் வசுதா கேசவ் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின், எம்.எஸ். வரதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து பந்துவராளி ராகத்தில் சம்போ மகாதேவா, தியாகராஜர் கீர்த்தனை, ரூபகதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை வசுதா கேசவ் அவர்களின் பாட்டு கேட்டோம். ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின், எம். எஸ். வரதன் அவர்கள் மிருதங்கம்,

மனதை வருடும் பாடல்களை சுமந்து வரும் சுகமான ராகங்கள் 11 மணி வரை உங்களுக்காக. முதலில் மனோ சித்ரா குரல்களில் ஒலிப்பது நாயகன் திரைப்பட பாடல்.

0: ஏன் சார், பொது இடங்கள்ல இப்படி எச்சில் துப்பி அசுத்தம் பண்றீங்களே, உங்களுக்கே சரியா இருக்கா?
1: இங்க துப்புறதுல என்ன ஆயிடுபோகுது?
0: கண்ட இடத்தில் எச்சில் துப்புறது, பொது இடங்களில் மலஜலம் கழிப்பது, கண்ட இடங்களில் குப்பைகள் போடுறது, சுற்றுப்புறம் தூய்மை இல்லாம இருக்கிறது, இதனால நுண்கிருமிகள் மூலம் பலவிதமான தொற்றுகள் ஏற்படுதுங்க. ஆக நம் உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கலாமே.
2: கே ஜே ஏசுதாஸ் சித்ரா பாடிய பாடல் ஒலிப்பது மனதில் உறுதி வேண்டும் திரைப்படத்திற்காக.

நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது சுகமான ராகங்கள், வழங்கிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் 100.1 MHz FM கோல்டு. இனி கேட்கலாம் காதல் பரிசு திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியுள்ள பாடலை. பாடல் ஒலிக்கும் நேரம் 10:46.

எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் சுகமான ராகங்களை நிறைவாக ஒலிக்கும் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில். சின்ன தம்பி பெரிய தம்பி திரைப்படத்திலிருந்து.

100.1 மெகாஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் வழங்கி கொண்டிருக்கும் திரைக்கானத்தின் நிறைவான பாடலாக ஒலிக்கிறது மாணிக்கம் விநாயகம், குரலில் தில் திரைப்படத்திலிருந்து.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: வாழ்வின் நெறிக்காட்ட வருகிறது குரல் அமுதம்.

0: பெருமை பண்பு எப்போதும் பணிந்து நடக்கும். சிறுமை பண்போ எப்போதும் தன்னைத்தானே வியந்து பாராட்டிக் கொள்ளும். குறள் எண் 978 அதிகாரம் பெருமை.
1: பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து.
0: பெருமை பண்பு எப்போதும் பணிந்து நடக்கும். சிறுமை பண்போ எப்போதும் தன்னைத்தானே வியந்து பாராட்டிக் கொள்ளும். குறள் எண் 978 அதிகாரம் பெருமை.
2: குறளமுதம் கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் 100.1 MHz FM கோல்டில் இனி ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம். 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். சோபனா சுவாமிநாதன் அவர்களின் வீண இசை. திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். 2:30 லய விநியாசம். தூசி எம் சுதாகர், சோழவரம் ஆர் அருண் ஆகியோரின் தவிலிசை. இதில் இடம்பெறுவது ஆதிதாளம். இரண்டு 45 திரைகானம். 3 மணிக்கு மதுரம் மதுரம் ஈ சமயம். மாலை 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு. இவை 3 டெல்லி அஞ்சல். 5 மணிக்கு அரங்கிசை, கே அமையா அவர்களின் பாட்டு கேட்கலாம்.

கீர்த்தி ஸ்ரீராம் அவர்கள் வயலின், கும்பகோணம் ஏ சரவணன் அவர்கள் மிருதங்கம், எஸ் மணிகண்டன் அவர்கள் மோர்சிங். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், பவரிங் த ஃபியூச்சர் கலந்துரையாடல். பங்கேற்பவர்கள் எஸ் யூ அக்ஷரா, டி காயத்ரி. தொடர்ந்து கேன் ஐ பிரீத், தயன்சிதா வழங்கும் கவிதை. இவை அனைத்தும் எமது இளைய பாரதம் நிகழ்ச்சியில் 7:10 ஒலிபரப்பாகும். 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டுப்பணி வரை டெல்லி செய்தி பிரிவு சிறப்பு நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சர்ச்சா கா விஷயக, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை நான்கும் டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். இதுவரை எஃப்எம் கோல்டில் இனி ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இனி உங்கள் செவிகளுக்கு விருந்தாக காலத்தால் அழியா காவிய பாடல்களை சுமந்து வரும் திரைகானம். முதலில் டி எம் சவுந்தரராஜன் ஜிக்கி பாடிய பாடல் ஒழிப்பது மதுரை வீரன் திரைப்படத்திலிருந்து.

0: life, we must learn to protect ourselves, protect our self-confidence, protect our community, protect our nation, and protect its maritime domain. Join Indian Coast Guard, inviting online applications for Yantrik, Navic, General Duty, Navic, Domestic Branch, and Hygienist Post. For more information, visit www.ssc.gov.in.
1: கண்டசாலா ஜிக்கி பாடிய பாடல் ஒலிப்பது தேவதாஸ் திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைகானம். வழங்கிக் கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. இனி கேட்கலாம் கல்யாண பரிசு திரைப்படத்திற்காக ஏ.எம். ராஜா, பி. சுஷீலா பாடியுள்ள பாடலை. பாடல் ஒலிக்கும் நேரம் 12:16.

0: ஒழித்த பாடல் மாலையிட்ட மங்கை திரைப்படத்திற்காக கே ஜமுனாராணி குரலில்.
1: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன.

0: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
1: நேயர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் திரைக்காணத்தில் அடுத்து ஏ எம் ராஜா பி சுஷீலா குரல்களில் மிஸ்ஸியம்மா திரைப்பட பாடல்.

0: என்றா பாஸ் போதி
1: விடுறா வண்டிய.
0: அப்புறம் பாஸ் போதி ஆறு விடுறா அது கலர் கலரா சுண்ணாம்பு லைட் எல்லாம் போட்டு.
2: ஐயா இதானுங்க லைட் ஹவுஸ், இந்த கடல்ல இருக்கிற கப்பல் கரை சேர வழிகாட்டுங்க.
0: அப்படியாக்கும். அப்ப இந்த தண்ணியோட சேர்ந்த நிலை யாருக்குன்னு?
2: ஐயா இதுதானுங்க பீச்.
0: அப்ப அது ஒன்றரை வீட்டுக்கு எடுத்துக்க.
2: ஐயா இது அரசாங்கத்துக்கு சொந்தமானதுங்க.
0: அரசாங்கம் வேற நம்ம வேறையாக்கும். என்ற பசுபதி வண்டிய பொசுக்குன்னு நிறுத்தி போட்ட. அங்க என்ன கண்ணு, நம்ம ஊர் மாரியம்மன் திருவிழா மாதிரி கலர் கலரா லைட் வேற எரியுது.
2: ஐயா இதுக்கு பேரு சிக்னலுங்க. சகப்பு கலர் எரிஞ்சா நிறுத்தணுங்க, மஞ்சள் கலர் எரிஞ்சா தயாரா இருக்கணுங்க, இந்த பச்சை கலர் எரிஞ்சா மட்டும் கிளம்பணுங்க. சாலை விதிங்கன்னு இங்க சொல்றாங்கய்யா.
0: அது என்னடா ஊரா புரிக்கிற மாதிரி நடுவாளா ஒரு கோடு.
2: ஐயா சகப்பு கலர் லைட் எரியும் போதுங்க இந்த கோட்டுக்குள்ளாரதாங்க நிறுத்தணும்.
0: சிக்னல் போட்டோம் பிறவு என் கண்ணு இவங்க நிக்காம போறானுங்க. நமக்கு நீதி சாக்க கூடாது, நியாயம் சாக்க கூடாது, இவனும் சாக்க கூடாது. கூட்டுற பஞ்சாயத்து.

இதுவரை இசைமலரில் சோபனா சுவாமிநாதன் அவர்களின் வீணை இசை கேட்டோம். திருவனந்தபுரம் ஆர். வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: லய விஞ்ஞாசம். துசி எம் சுதாகர், சோழவரம் ஆர் அருண் ஆகியோரின் தவில் இசை கேட்கலாம். ஆதிதாளம்.

இதுவரை லயவிஞ்ஞாசத்தில் துசி எம் சுதாகர், சோழவரம் ஆர் அருண் ஆகியோரின் தவிலிசை கேட்டீர்கள். தொடர்பது திரைகானம். நிகழ்ச்சியின் முதலில் கேட்கலாம் திப்பு சுமங்கலி ஆகியோர் பாடியுள்ள பாடலை. ஆறு திரைப்படத்திலிருந்து.

ஐயாறு பூரலில்ல ஔரௌரகாரலல்ல ஐயாறு பூரலில்ல ஒக்கோரே அரிசல்ல எல்லாம் நாகெல்லாம் விவாக போஜனம்பு.

அப்பளாலு புலிஹோர தப்பளாலு மஜாரே அப்பளாலு புலிஹோர தப்பளாலு வச்சாரே பாயசாலு நிலல்ல நாக்கே தாலு விவாக போஜனம்பு.

0: கட்டினா சுயம் இனி கட்டுப்படு. பாரதிய சேனா.
1: தேனி நேரத்தில் பாடல் ஒன்று கேட்போம். அலைகள் ஓய்வதலை திரைப்படத்திற்காக இளையராஜா ஜென்சி பாடியிருக்கும் பாடல் இது.

0: நேரம் 5 மணி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
0: அரங்கிசை கே அமே அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஸ்மிருதி ஸ்ரீராம் அவர்கள் வயலின், கும்பகோணம் ஏ சரவணன் அவர்கள் மிருதங்கம், எஸ் மணிகண்டன் அவர்கள் மோர்சிங். முதலில் சரசூட எனத் தொடங்கும் வர்ணம் கொத்தவாசல் வெங்கடரம ஐயர் இயற்றியது. சாவேரி ராகம் ஆதித்தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் கே அமேயா அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஸ்மிருதி ஸ்ரீராம் அவர்கள் வயலின், கும்பகோணம் ஏ சரவணன் அவர்கள் மிருதங்கம், எஸ் மணிகண்டன் அவர்கள் மூர்சிங். அடுத்து கருண ஏலா கண்டே என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, வராளி ராகம், ஆதித்தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: In life, we must learn to protect ourselves, protect our self-confidence, protect our community, protect our nation, and protect its maritime domain. Join Indian Coast Guard, inviting online applications for Yantrik, Navic, General Duty, Navic, Domestic Branch, and Hygienist Post. For more information, visit www.ssc.gov.in.
2: நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். தொடர்ந்து 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, இரவு 7:10 இளைய பாரதம் நிகழ்ச்சியில் பவரிங் த ஃபியூச்சர் கலந்துரையாடல் கேட்கலாம். பங்கேற்பவர்கள் SU அக்ஷரா, GM காயத்ரி தேவி. தொடர்ந்து கேன் ஐ பிரீத், தயஞ்சிதா வழங்கும் கவிதை. இரவு 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டு பணி வரை டெல்லி செய்தி பிரிவு சிறப்பு நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சார்ச்சா கா விஷேகே, 10:10 விஸ்வதர்பான், 10:20 வேர்ல்டு நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற

0: வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாசவாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: யத் ஈதம் யுகாந்தகாரி பரிவர்த்தனம் ததைவ சம்பவதி யதா சங்கல்பஹ சுஸ்பஷ்டஹ நீதயஹ ச சுநிஷ்சிதாஹ பவந்தி.
1: தேச நே முஜே பஹத் குச் தியா இஸ்லியே தேஷ் கே லியே மேரா தாயித்வ பி சப்ஸே அதிக ஹை ஔர் மே ஹ்ருதய ஸே யே மான்தா ஹூ கி தேஷ் கே ஹர் நாகரிக் கா முஜ் பர் சப்ஸே படா ஹக் ஹை. யே 25 வர்ஷ் கா ஜன் விஸ்வாஸ் பஹத் படி பூஞ்சி ஹை ஔர் யே பூஞ்சி தேஷ் கி ஹை. மா பாரதி கி ஹர் சந்தான் இஸ் பூஞ்சி கி அதிகாரி ஹை.
0: பிரதானமந்திரிணா ஸ்ரீ நரேந்திர மோதினா ப்ரோக்தம் யத் அயம் சமயஹ பாரதாய ப்ரிஹத்தமானாம் லக்ஷ்யானாம் நிர்தாரணாய அத்யந்தம் அனுகூலஹ அஸ்தி. ஸ்வகியாம் சமக்ராம் அபி ராஜநைதிக யாத்ராம் தேசவாசீனாம் அனன்ய விஸ்வாசாய சமர்ப்பயன் ஸ்ரீ மோதி அவோசத் யத் வர்த்தமான சாசனஸ்ய நீதயஹ சர்வ நாகரிகாணாம் சமஸ்யானாம் ஸ்தாயி சமாதானே கேந்திரீகிருதாஹ சந்தி.
1: சப்கா சாத் சப்கா விகாஸ் யஹி மேரே லியே சுசாசன் கா ஆதார் ரஹா ஹை. சமஸ்யா சப்கி ஹை தோ சமாதான் பி சப்கே லியே ஹோனா சாஹியே ஔர் இஸ்லியே ஹம்னே சுசாசன் கோ சேச்சுரேஷன் ஸே ஜோடா. சேச்சுரேஷன் யானி ஹர் லாபார்த்தி ஜுடே, கோய் பாத்ர சூட்டே நஹீ, கோய் ஹக்தார் பீச்சே ரஹே நஹீ ஔர் கிசி கே ஹக் பர் கோய் டாக்கா ந டால் சகே.
0: பாரத் ஸ்விட்சர்லாண்ட் தேசயோஹ த்விபக்ஷீய வார்த்தாயாஹ அங்கீய ப்ரௌத்யோகிகீ நவீன ஊர்ஜா ஆர்த்திக விகாஸ க்ஷேத்ரேஷு ச கபீரா விசார விநிமய ப்ரக்ரியா சுசம்பன்னா. உபயோஹ தேசயோஹ பிரதிநிதிப்யாம் அனுசந்தான நவாச்சார க்ஷேத்ரயோஹ சஹயோகாய ப்ரலேகேஷு ஹஸ்தாக்ஷரணி விஹிதானி. அஸ்யாஹ கோஷ்ட்யாஹ முக்கியம் உத்தேஷ்யம் தாவத் த்விபக்ஷீய வியாபார வர்தனம் ஸ்வச்ச ப்ரௌத்யோகிக்யாஹ ஆதான பிரதானம் உபயோஹ ராஷ்ட்ரயோஹ ஆர்த்திக சம்பந்தானாம் நூதன சிகரானாம் பிரதி நயனஞ்ச அஸ்தி. ஜாகதிக பூ ராஜநீதிக அநிஷ்சிததானாம் மத்யே வர்தமானாயாஹ முத்ராஸ்ஃபிதேஹ நியந்த்ரணாய பாரதிய ரிசர்வ் பேங்க் இத்யனேன ப்ராயஹ சார்த த்ரி வர்ஷானந்தரம் அத்ய முக்கிய நீதிகத அனுபாதஹ பஞ்சவிம்சதி ஆதாராங்கைஹ சம்வர்தித்தஹ யேன சஹ பஞ்ச தசாம்ஷ பஞ்ச பிரதிஷதம் ப்ராப்தஹ. द्वैमासिक मौद्रिक नीतेः घोषणां कुर्वन् रिजर्व वित्त कोषस्य गवर्नर संजय मल्होत्रा अवोचत् यत् मौद्रिक नीति समित्या सर्वसम्मत्या नीतिगत रेपो अनुपातस्य 25 आधारांकैः संवर्धनस्य निर्णयः गृहीतः. रिजर्व वित्त कोषेन वर्तमान वित्त वर्षाय वास्तविक सकल स्वदेशीयोत्पादस्य वृद्ध्यनुपातः 7.1% भविष्यति इति अनुमानितम्. संस्कृत वार्तायाः संस्करणमिदं आकाशवाणीतः प्रसार्यते.
2: अनुक्षणम् अद्यतन सूचनाभिः परिपूर्णाः तिष्ठन्तु. एक्स अथ पब्लिक पटलयोः @AIRNewsAlerts इत्यनुगच्छन्तु.
0: दिल्ली आरक्षीदलेन कांग्रेस नेतृभ्यां राहुल गांधी प्रियंका गांधी वाड्राभ्यां विरुद्धं अनधिकार प्रवेशारोपे प्रथम सूचना प्रतिवेदनं पंजीकृतम्. अभियोगः एषः ह्यः विहिते विरोध प्रदर्शने नवदेहल्यां स्थिते आकाशवाणी भवने अनाधिकृत प्रवेशाय कृतः. इदम् अभियोगपत्रं संसद मार्ग आरक्षिस्थाने सम्बद्ध धारासु पञ्जीकृत्य अन्वेषणं प्रारब्धम्. अवधेयास्पदं वर्तते यत् ह्यः विपक्षीय इण्डिया गठबन्धनस्य अनेकैः संसत्सदस्यैः संसदः मकरद्वारात् निर्वाचनायोगस्य मुख्यालयं यावत् प्रतिषेधयात्रायाः आह्वानं कृतमासीत्. कांग्रेस नेतुः राहुल गांधिनः नेतृत्वे प्रचलन्ती इयं यात्रा आकाशवाणीभवनस्य निकटे आरक्षिदलेन स्थगिता. तदनन्तरं कांग्रेस नेतारः आकाशवाणीभवने प्रविश्य तत्र उपवेशन प्रतिषेधनं कृतवन्तः.

0: ஸோ எனர்ஜி டிமாண்ட் சிம்பிளி பிகாஸ் பீப்புள் ஆர் வேஸ்டிங் மோர் எனர்ஜி. அ சிக்னிஃபிகண்ட் பார்ட் ஆஃப் தி இன்க்ரீஸ் அசோசியேட்டட் வித் டெவலப்மெண்ட். தி IEA, இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி, எக்ஸ்பெக்ட்ஸ் இந்தியாஸ் எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் டு க்ரோ அட் அன் ஆவரேஜ் ரேட் ஆஃப் அபவுட் 6.4% பர் இயர் த்ரூ 2030, மேக்கிங் இந்தியா ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் மேஜர் எலக்ட்ரிசிட்டி மார்க்கெட்ஸ்.
1: Oh my, that's quite a significant increase.
0: Yes, can you believe it? And it makes the transition more challenging because India can't simply reduce energy consumption. It just needs to provide more energy while making it cleaner.
1: India has a diverse electricity system, but coal remains the dominant source. In 2025, coal generated about 71% of India's electricity, although its share has fallen from around 74% in 2024 and 76% in 2015 according to IEA. So even though we are talking about the renewable energy everywhere, coal is still extremely

0: to breathe again. Not by becoming someone new, not by asking somebody's permission, but by returning to the person we were before, the world convinced us we weren't enough. Thank you.
1: இதுவரை நேயர்கள் கேட்டது இளைய பாரதம். தொடர்வது ஒரு திரைப்பட பாடல். வந்தனா ஸ்ரீனிவாசன், ஜித்தன் ராஜ், ஜெயமூர்த்தி ஆகியோர் பாடியுள்ள பாடல் ஒலிக்கிறது மருது திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 7:50. செய்தி கதம்பம்.
1: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் நீலகிரி மாவட்டம் உதகையில் நடைபெற்ற சேவை ஜோதி பேரணியில் கலந்து கொண்ட பின்னர் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. பிரதமர் திரு நரேந்திரமோடியின் 25 ஆண்டுகால பொதுச் சேவை மற்றும் தேசப்பணியை கொண்டாடுவதுடன் 2047 ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றும் இலக்கை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் நாடு முழுவதும் சேவை ஜோதி யாத்திரை நடைபெறுகிறது. இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் உதகையில் நடைபெற்ற சேவை ஜோதி பேரணியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில்,
2: பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடிஜி அவர்கள் 7ஆம் தேதி அக்டோபர் 2001 குஜராத்தினுடைய முதலமைச்சராக தன்னுடைய பதவியை ஏற்று இன்று 7 அக்டோபர் 2026 25 ஆண்டுகள் தொடர்ந்து மக்களுக்காக, மக்களுடைய மேம்பாட்டிற்காக, இந்த தேசத்திற்காக, இந்த தேசத்தினுடைய மேம்பாட்டிற்காக குஜராத்தினுடைய முதலமைச்சராகவும் அதைத் தொடர்ந்து பொழுது பாரத தேசத்தினுடைய பிரதமராகவும் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். நம்மளுடைய இலக்கு விக்சித் பாரத் என்ற அந்த இலக்கு, பாரத தேசம் வளர்ச்சியடைந்த தேசம், பாரத தேசம் முதல் நாடாக இந்த உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற நாடாக ஆக வேண்டும் என்ற அந்த உறுதிமொழியை இன்றைக்கு ஏற்றிருக்கிறோம். பாரத தேசம் தொழில்துறையாகட்டும் அல்லது எந்த துறையாக இருந்தாலும் கூட அந்த துறையில முதன்மையாக நம்மளுடைய ஆத்ம நிர்பர் பாரத், சுயசார்பு பாரதம் முன்னிலையில இருக்க வேண்டும். நம்மளுடைய ஏற்றுமதி அதிகமாக இருக்க வேண்டும். நம்மளுடைய உற்பத்தி அதிகமாக இருக்க வேண்டும். நம்மளுடைய நாடு ஏழைகள் இல்லாத நாடாக இருக்க வேண்டும். நம்மளுடைய நாடு அனைத்தும், அனைத்து வளங்களும் அனைத்து மக்களுக்கும் இருக்கின்ற நாடாக இருக்க வேண்டும் என்று அந்த இலக்கை, அதனுடைய உறுதிமொழி ஏற்று இன்றைக்கு சேவா ஜோதி யாத்திரை என்ற இந்த யாத்திரையை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் டெல்லியில தொடங்கி வைத்திருக்கிறார்கள். நாமும் இங்கு இந்த யாத்திரையானது தொடங்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய மாவட்டம் முழுவதும் கூட இந்த யாத்திரை செல்ல இருக்கிறது. நம்மளுடைய லட்சியம் எல்லாமே 2047 அப்துல் கலாம் ஐயா கண்ட கனவு, வல்லரசு பாரதம். அந்த வல்லரசு பாரதம் உருவாக வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 2001 குஜராத்தினுடைய முதலமைச்சராக கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாங்க. இந்த 12 ஆண்டுகள்ல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை குஜராத்தில் உருவாக்குனாங்க. உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய சென்னையில நம்ம இன்னும் கோபமாவே வச்சிருக்கிறோம். ஆனா அங்க வந்து இதே மாதிரி அகமதாபாத்ல சபர்மதி ஆற்றை புனரமைத்து அந்த ஆற்றினுடைய தண்ணீரை இன்றைக்கு குடிப்பதற்கும், அந்த ஆற்றினுடைய தண்ணீரை இன்றைக்கு மக்களுடைய சேவைக்கு பயன்படுத்துற அளவுக்கு ஒரு ஆற்றை தூய்மைப்படுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நர்மதா நதியே குஜராத்ல முழுவதும் அனைத்து பகுதிகளுக்கும் விவசாயத்துக்கு சென்று சேர்க்கப்படுது. குஜராத்ல அவர் முதலமைச்சராக வந்த பிறகு குஜராத்தினுடைய பெண்களுடைய கல்வி முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. 2014 நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தேசத்தினுடைய பிரதமராக ஆன பிறகு இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை நாம் கண்கூறாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 13 ஆண்டுகள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி வரலாற்றுல மிகப்பெரிய ஒரு போற்றப்படுகின்ற ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸ்வச்ச பாரத் மிஷன் ஆகட்டும், நம்மளுடைய காந்திஜி ஐயாவுடைய பிறந்த நாளான அக்டோபர் 2 அன்றைக்கு முதல் முதல்ல அவர் ஸ்வச் பாரத் மிஷனை உருவாக்குனாங்க. இன்றைக்கு நாட்டுல அனைத்து வீடுகளிலும் கூட இலவசமாக டாய்லெட் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சுத்தமான சுகாதாரமான இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு மக்கள் மனதுல ஆழமாக இந்த எண்ணத்தை ஸ்வச் பாரத் மிஷனை இன்றும் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அதே போல கிட்டத்தட்ட 50 கோடி பேருக்கு இலவச ஜன்தன் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு கொடுத்தது. அது மட்டுமல்ல, 12 ஆண்டுகள்ல 4 கோடி பேருக்கு பிரதமரனுடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்துல வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 22 கோடி வீடுகளுக்கு ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழே குடிநீர் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 9 கோடி பேருக்கு இலவச கேஸ் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 11 கோடி விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் விவசாய சன்மான நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் விட கொரோனாவிலிருந்து 80 கோடி பேருக்கு ஒவ்வொரு மாசமும் பிரதமரனுடைய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழே

0: 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறது. நாம் பார்த்த கொரோனா காலத்துல உலக நாடுகள் எல்லாம் தவிக்கும் பொழுது நமக்கு கிட்டத்தட்ட 260 கோடி டோஸ் அதாவது கொரோனாவுடைய தடுப்பூசி நம்மள எல்லாருக்கும் கொடுத்தது. குறிப்பாக ஆத்ம நிர்பர் பாரத் நம்மளுடைய நாட்டில் தயாரிக்கப்பட்டு நமக்காக கொடுக்கப்பட்டு இதோடு இல்லாமல் உலக நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலையை நாம் பார்த்திருக்கிறோம். நம்மளுடைய தேசம் இன்றைக்கு தற்சார்பு தேசமாக மாறியிருக்கிறது. ஒருபுறம் சமூக வளர்ச்சியை நாம் பார்த்துட்டு இன்னொரு புறம் தேசிய கட்டமைப்பு. ஒரு நாடு வளர்ச்சி அடைந்த பாரதத்தை நோக்கி போகணும்னா நம்மளுடைய உள்கட்டமைப்பை பார்க்குறோம். 4 வழிச்சாலைகள், 6 வழிச்சாலைகள், 8 வழிச்சாலைகள், 12 வழிச்சாலைகள், 16 வழிச்சாலைகள், மாடர்ன் எக்ஸ்பிரஸ் ஹைவேஸ், இப்படி இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேகளினுடைய வளர்ச்சியை நாம் பார்க்குறோம். அது மட்டுமல்ல ரயில்வே நிலையங்களுடைய மேம்பாடு, ஒவ்வொரு ரயில் நிலையத்தையும் கூட நம் சர்வதேசத்திற்கு இணையான ரயில் நிலையத்தை நம்மளுடைய ஊட்டி ரயில் நிலையம் கூட போன மாசம் தான் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் தொடங்கி வச்சாங்க. அதே மாதிரி வந்தே பாரத் ரயில்கள், அதே போல நம்மளுடைய ஊட்டியிலிருந்து மேட்டுப்பாளையம் அந்த ஹெரிட்டேஜ் ட்ரெயினை புதுப்பிக்கப்பட்டு மேட்டுப்பாளையம் ரயில் நிலையம் புதுமையாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் 75 ரயில் நிலையங்கள் நம்மளுடைய சர்வதேச தரத்தில் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. 9 புதிய ரயில் பாதைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல இன்று இந்தியா முழுவதும் அனைத்து ரயில் பாதைகளும் கூட மின்மயமாக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி நம்மளுடைய வந்தே பாரத் ரயில்கள் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நம்மளுடைய நாட்டில் நம்மளுடைய சென்னை ஐசிஎஃப்ல தயாரிக்கப்படுகின்ற வந்தே பாரத் ரயில்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பயணம் செய்து கொண்டிருக்கிறது. புல்லட் ட்ரெயின் இன்னைக்கு வந்துருச்சு. முன்னாடி எல்லாம் ஐயா மாதிரி யாராவது வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து அந்த புல்லட் ட்ரெயின் இருக்கிறதுன்னு நம்ம சொல்லுவாங்க. இன்னைக்கு மும்பையிலிருந்து அகமதாபாத்துக்கு 27 மார்ச்க்குள்ள நம்ம புல்லட் ட்ரெயினை பார்க்கறோம். அதே மாதிரி சென்னைக்கு இருந்து பெங்களூர், பெங்களூர் டு ஹைதராபாத், ஹைதராபாத் இருந்து சென்னைக்கு புல்லட் ட்ரெயின் அதுக்கப்புறம் லாஜிஸ்டிக் ஹைட்ரஜன் ட்ரெயின் இது ஒரு புறம். அதே போல விமான நிலையங்களினுடைய மேம்பாடு பார்க்கறோம். சாதாரண மக்களும் கூட இன்றைக்கு விமானத்துல போகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாடு சந்திராயன் நம்ம ISRO-ல மிகப்பெரிய ஒரு சேட்டலைட்ல சாதனை படைச்சிருக்கிறாங்க. நாம் ஆபரேஷன் சிந்தூர்ல பார்த்தோம். எல்லை தாண்டாம நாம நம்ம நாட்டில இருந்து எதிரிகளை வீழ்த்தியதை பார்த்திருக்கோம். இப்படி நம்மளுடைய நாட்டினுடைய வளர்ச்சி வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயாவுடைய கனவு லட்சியம் நிறைவேறுகின்ற நேரம் 2047 நம்மளுடைய நாடு 100வது சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது வல்லரசு பாரதமாக நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய கனவாக நாம் அனைவரும் கூட நம்மளுடைய நாடு வல்லரசு நாடாக ஆக வேண்டும் என்ற அந்த உறுதிமொழியை கூட ஏற்றிருக்கிறோம். இன்றைக்கு ஒன்று மிகப்பெரிய சேவை ஜோதி யாத்திரையும் நடத்தியிருக்கிறோம். கடைசி மனிதனுக்கும் கூட நம்மளுடைய அரசாங்கத்துடைய திட்டங்கள் சேர வேண்டும். கடைசி மனிதனும் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்பதுதான். இந்த 13 ஆண்டுகள்ல 25 கோடி பேர் பிபிஎல்ல இருந்து மேல்நிலைக்கு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் கொண்டாடும் விதமாக நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தொடர்ந்து 25 ஆண்டுகள் சேவை செய்து கொண்டிருக்கிறார். அவர் இன்னும் நீண்ட ஆயுளோடு நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று நாம் எல்லாரும் கூட கோயில்களில் தொடர்ந்து தினமும் பூஜை செய்து கொண்டிருக்கிறோம். நாம் அனைவரும் இணைந்து வளர்ச்சியடைந்த பாரத்தை உருவாக்குவோம் என கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். ஹிமாச்சல் பிரதேசத்தில் உள்ள அடல் சுரங்கப்பாதையை பார்வையிட்ட குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, நாட்டின் தொழில்நுட்ப திறன், உட்கட்டமைப்பு, உறுதிப்பாடு மற்றும் அர்ப்பணிப்புக்கு ஒரு சான்றாக இந்த அடல் சுரங்கப்பாதை திகழ்வதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் விரைவாக வளர்ந்து வரும் பொருளாதாரத்துடன் உற்பத்தி, டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள், புத்தாக்க நிறுவனங்கள், செமிகண்டக்டர், பாதுகாப்புத்துறை உற்பத்தி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் நாடு புதிய உச்சத்தை அடைந்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மதிப்புமிக்க நட்பு நாடான கானாவுடனான நல்லுறவை வலுப்படுத்துவதில் அங்கு வசிக்கும் இந்திய சமூகத்தினர் ஆற்றி வரும் பங்களிப்பு பாராட்டுதலுக்கு உரியது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ரயில், சாலை, விமான நிலையம் மற்றும் துறைமுக இணைப்புகளை திட்டமிடுவதில் சிறந்த ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தும் வகையில் ஒருங்கிணைந்த போக்குவரத்து மற்றும் சரக்கு கட்டமைப்பு ஆணையம் உருவாக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகள் பொதுச்சேவை நிறைவையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில், வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையுடன் புதிய இந்தியாவை கட்டியெழுப்பும் இலக்குடன் பிரதமரின் மகத்தான பயணம் தொடர்வதாக கூறியுள்ளார். கினியா குடியரசின் தேசிய தின கொண்டாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற பொருளாதார விவகாரங்களுக்கான செயலர் திரு சுதாகர் தலேலா, இரு நாடுகளுக்கிடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறியுள்ளார்.
2: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

ஹலோ ஹலோ ஹலோ, குட் ஈவினிங் அண்ட் வெல்கம். 30 minutes past 10 ஆன் அ பியூட்டிஃபுல் வென்ஸ்டே ஈவினிங். யூ ஹவ் டியூன்ட் இன் டு ஆகாஷ்வாணி சென்னை, எஃப்எம் கோல்ட் ஆன் 100.1. வெல்கம் டு திஸ் எடிஷன் ஆஃப் எம் டைம் வித் மீ ஷிஃபாலி. Some amazing music is what I have in store for you. And to begin things, we are going to do 2 tracks for Shama ma'am. Shama ma'am, good evening and welcome to the show. I'm so sorry I skipped playing your tracks on the earlier show, but I'm glad that you're here with us this evening. So here come your requests: a rock set, Queen of Rain, followed by In Excess with Afterglow. But before we play Shama ma'am's songs, here is an important message for you.

0: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 PM.
1: நேரம் 11:38. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு. ஒலிக்கவிருப்பது திரைகாணம் முதல் பாடல் ஆசை முகம் படத்திலிருந்து குரல் TM சவுந்தரராஜன்.
2: இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை, இதயமற்ற

0: காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும்.
1: அடுத்து எங்க வீட்டு பிள்ளை படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.

0: பகலல்ல, இது பகலல்ல, ராத்திரி
1: பெண்கள் வீட்டின் கண்கள் படத்திற்காக மனோ சித்ரா
0: போட்டாச்சு பிளாஸ்டிக்.

0: October at Aichi Nagoya in Japan, with athletes from across Asia competing in the grand sporting event. The Paralympic Committee of India, PCI, will formally see off the Indian contingent at a special ceremony today. Olympic medalists Swapnil Kosale and Sarabjot Singh will headline a 35-member Indian shooting contingent at the ISSF World Cup 2026 in Cairo, Egypt, starting from today. The Cairo meet is the fourth and final ISSF World Cup of the year for rifle and pistol shooters. And that is the end of this news bulletin.
1: நேரம் 2:10. பண்பலை 100.1 FM கோல்ட் அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்க இருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை. இந்நிகழ்ச்சியில் கௌரவம், ராஜபாட் ரங்கதுரை ஆகிய படங்களிலிருந்து சில பாடல்களை கேட்க இருக்கிறோம். தொடக்கமாக கௌரவம் படப்பாடல்கள்.

இதுவரை கௌரவம் என்ற படத்திலிருந்து சில பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். பண்பலை 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் இனி ராஜபாட் ரங்கதுரை படப்பாடல்கள்.

உத்தம தேச பக்தர்கள் நித்தம் தம் சித்தமகிழ்ந்து நத்தி துதிக்கு வித்தக சீர பூவியா முத்தமிழ் சேத்தன சந்தமிழ்நாடான பாண்டிய நாட்டு அரசியே, 60,000 பாண்டியர்களின் நரந்தவ புதவியே, 7 வயதிலே எதிர்த்து வந்த நீமுகனை ஜெயித்து மகுடாபிஷேகம் கொண்ட மகாராணியே, அல்லிக்கொடியிலே அவதரித்து ஆண்வாடையே கூடாதென்று பொம்மை விருது கட்டியாண்ட பூங்கொடியே வணக்கம், அல்லி ராணியே வணக்கம்,

0: தங்கையே சௌக்கியம் தானே?
1: வேண்டுவார் பிரதீர்க்கும் உலகாண்ட பெருமானே, வருக வருக. தோரகை விட்டு அடியாளை தேடி வந்த விஷயம் யாது? அண்ணியா ருக்மிணி தேவி சௌக்கியம் தானே?
0: எல்லாம் சுகமே. உன் கணவன் கால்கெடுக்க அங்க நின்று கொண்டிருக்கும் காரணம் என்னவோ

0: அதை ஏன் கேட்கிறீர்கள்? மனைவியின் மீது அன்பில்லாவிட்டாலும் மகன் மீதாவது அன்பிருக்க வேண்டாமா? இதை போய் நான் உங்களிடம் சொல்கிறேனே, உங்களுக்கு என்ன பிள்ளையா குட்டியா?
1: வாக்கு தவறி நடப்பவனை கண்டிக்க வேண்டியதுதான். ஏன் கண்டிக்க வேண்டியது கூட.
2: அர்ஜுனா இது உனக்கு தகுதியா? பள்ளி நிலை அறியாய மடமதியா? அர்ஜுனா இது உனக்கு தகுதியா? பள்ளி நிலை அறியாய மடமதியா?
3: உரைத்ததை மறுக்கிறேன்.

நல்லோர்கள் தம் நெஞ்சம் நவசக்தி பெற வேண்டும், ஆர்வாட்டு அலை ஓசை வர வேண்டும். எல்லோருக்கும் வாழ்வெண்ணும் கர்ம வீரர் பின்னாலே இந்நாட்டின் இளைஞர்கள் எழ வேண்டும். பகைவரை விடமாட்டேன், மலைகளில் விடமாட்டேன், உரிமையை தரமாட்டேன், விடுதலை விதை போட்டேன். பகைவரை விடமாட்டேன், மலைகளில் விடமாட்டேன், உரிமையை தரமாட்டேன், விடுதலை விதை போட்டும். தாயின் கண்ணீரே வழி காட்டும் புது வெள்ளம், நாய்கள் வெளியேறவை சொல்லும்.

நாட்டை ஆழ்கின்ற திருடர் கை ஒழியாமல் தேகிய நெஞ்சங்கள் ஓயாது. முன்னூறு துப்பாக்கி சுட்டாலும் கெட்டாலும் நான் கொண்ட எண்ணங்கள் மாறாது. குனிந்திடும் மனம் கொண்டு சுதந்திர கொடி உண்டு, இளைஞர்கள் பதை உண்டு, தலைவன் துணை உண்டு. துணிந்திடும் மனம் உண்டு சுதந்திர கொடி உண்டு, இளைஞர்கள் படை உண்டு, தலைவனின் துணை உண்டு.

சந்தன் காமி சத்யபாமா கதவை திறவாய் கதவை திறவாய் கதவை திறவாய். யாரடி கள்ளி நீதான் அடாத இவ்விருளில் வந்து பேரிடி முழக்கம் செய்து பிணம் தனை சுடவுமான கூரடி உந்தன் பேரை கொத்தன பேசாவிட்டான் பாரடி தண்டத்தாலே

0: அங்க போய் பகவான தரிசனம் பண்ணிட்டு வந்தா ஜென்மமே சாபல்யம் அடையும்.
1: போய் வருக.
0: யாருடா?
1: நான் போய் வருக உத்தாரம் தான்.

எல்லாத்தையும் உழுது பயிரிட்டு அறுவடை செய்துட்டு அதுக்கப்புறம் எங்க வேணாலும் போ. வேலையை

0: நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் இதுவரை கௌரவம், ராஜபாட் ரங்கதுரை ஆகிய படங்களிலிருந்து சில பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். பண்பலை 100.1 FM கோல்டு அலைவரிசையில் இனி தொடர்வது செய்தி அறிக்கைகள் டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே பிரசாந்த்.

அவை அவள் தன் வடிவம் மதுரையில் மீனாக்கி உருவத்தில் மாறுபட்டாள் காஞ்சியில் காமாட்சி உமையமல் தன் வடி

0: கந்தன் கந்தன் கந்தன் காலடியை வணங்குங்கள்.
1: திருவருள் என்ற படத்திற்காக ஒலித்த அந்த குரல் டி எம் சௌந்தரராஜன். நிகழ்ச்சியில் அடுத்து கண்ணாத்தாள் என்ற படத்திற்காக ஒலிக்க இருப்பது சுஜாதாவின் குரல்.

நேரம் 5:25. பண்பலை 100.1 FM கோல்டு அலைவரிசையில் நாம் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி புலரும் பொழுது. இந்நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் இந்த குரல்கள் கே.ஜே. ஜேசுதாஸ் குழுவினர். படம் சுவாமி ஐயப்பன்.